0: மா தான் வம்மடர்லே பிரலே உன் மேலன் உன் அரை மக்கும் ஹாம்ப்ரே பிராட் சு குசிபியன் சூரி ஜா பாயோ தி கம்ப்யூட்டர் கிந்தான் டுகே தோ பாயின் சட்டான் யோ தூசி
1: மேன் மானங்க உன் உன் அம்மனர் கு நாம் மோதாவு தக்மே உனா
0: கம்ப்யூட்டர் பிக்ரி கோர்னே சிகாவுனே ஆனி மர்மத் கோர்னே நேபால் கே நம்பர் 1 ஹாரு அண்ட் ஸ்டாஃப் ஆஃப் எஜுகேஷன் சென்டர் ஹோனி யோ ஓ சிபிஎன் மா த கம்ப்யூட்டர் பாவுனு கா சாதே கம்ப்யூட்டர் சிகாவுனே ரோகேய் கோதம் பிக்ரி ஹாலே மா ঘর মা বিগ্রো ঘর মই ব্যাংক মই হবি স্কুল অফিস দুনসুকে স্থান সস্তা মা বিগ্রো তেই আয়ের আপ বনাউনে সুবিধা পিন ছ জুসি ইংলিশ ল্যাঙ্গুয়েজ কাচ্চা কুপিন ব্যবস্থা ছ হই কম্পিউটার ল্যাপটপ প্রিন্টার ফটোকপি মেশিন ইন্টারকম সিস্টেম ইনভার্টার সোলার সিস্টেম আর ইনভার্টার কো ব্যাটারি পানি পাইন ছ সিসি ক্যামেরার ভরপুর তো ইন্টারনেট পানি প জোড়িন ছ থাও
1: আমা মনে লাগে ডাকে
0: আউ তাল নো বেতাল মহিড়ের ফির দুকা পাইলা নি জুসি আউ এ ফোন নম্বর 0215547787 98 4 20 35 541 হব হয় গুড ভেরি গুড ভেরি গুড।